நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா, நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்ட, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா.